0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. Dear listeners of shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali from Shiva Rahasya, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்யே பஞ்சமாம்ஷே சத்வாரிம்ஷோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. த்யானம். கைலாசே சுஹிரண்யவிஷ்டரவரே தேவ்யா சமாலிங்கிதம் நந்த்யாதைர்கணபைஹி சதா பரிவ்ருதம் வந்தே சிவம் சுந்தரம். ஓம்காரநிலையாத்மஸ்தாய நமஹ. ஓம்காரார்த்தைகவாசகாய நமஹ. ஓம்காரேஷாக்ருதயே நமஹ. ஓமிதி சப்தக்ருதஸ்துதயே நமஹ. ஓம்காரகுண்டநிலயலிங்கபூஜனபாபஹ்ருதே நமஹ. நமிதாசேஷதேவாதயே நமஹ. நதீபுலினசம்ஸ்திதாய நமஹ. நந்திவாத்யப்ரியாய நமஹ. நித்யாய நமஹ. நாமபாராயணப்ரியாய நமஹ. மகேந்திரநிலயாய நமஹ. மானினே நமஹ. மானசாந்தர பாபபிதே நமஹ. மயஸ்கராய நமஹ. மகாயோகினே நமஹ. மாயாசக்ர பிரவர்த்தகாய நமஹ. சிவாய நமஹ. சிவதராய நமஹ. சீதாய நமஹ. சீதாம்சு க்ருத பூஷணாய நமஹ. தனுஷே நமஹ. சரகராய நமஹ. த்யாத்ரே நமஹ. தர்மா தர்ம பராயணாய நமஹ. ஆத்மனே நமஹ. ஆதார்யாய நமஹ. ஆலாத்யாய நமஹ. அனங்கசரகண்டனாய நமஹ. ஈஷானாய நமஹ. ஈட்யாய நமஹ. ஈத்ர்யாய நமஹ. இபமஸ்தக சம்ஸ்துதாய நமஹ. உமா சம்ஸ்லிஷ்ட வாமாங்காய நமஹ. உஷீர நரநிருபார்ச்சிதாய நமஹ. உதும்பர ஃபலப்ரீதாய நமஹ. உமாதிசுர பூஜிதாய நமஹ. ரிஜீஷீ க்ருத பூசக்ராய நமஹ. ரிபு பிரமோதனோர்ஜிதாய நமஹ. லிங்கார்ச்சக ஜனப்ரீதாய நமஹ. லிங்கினே நமஹ. லிங்கசமப்ரியாய நமஹ. லிபிப்ரியாய நமஹ. பந்துஹீனாய நமஹ. லீலாக்ருத ஜகத்ரயாய நமஹ. ஐந்திரீ திக்பதி சம்யுக்தாய நமஹ. ஐஸ்வர்யாதி பலப்ரதாய நமஹ. ஔத்தான பாத பூஜ்யாங்க்ரயே நமஹ. ஔமிதி சுரபூஜிதாய நமஹ. கல்யாணாச்சல கோதண்டாய நமஹ. காமிதார்த்த பலப்ரதாய நமஹ. கஸ்தூரி திலக பிரீதாய நமஹ. கற்பூரா பகலேவராய நமஹ. கரந்தம சுத பிரீதாய நமஹ. கல்பாதி பரிவர்ஜிதாய நமஹ. கல்பிதானேக பூதாதயே நமஹ. கலி கல்மஷ நாசனாய நமஹ. கமலாபல சந்நேத்ராய நமஹ. கமலாபதி பூஜிதாய நமஹ. ககோல்க தித்ய வரதாய நமஹ. கண்டிதாராதி மண்டலாய நமஹ. கந்தர்வ கணசுப்ரீதாய நமஹ. கந்ததிருஷே நமஹ. கர்வநாசகாய நமஹ. கங்காதராய நமஹ. கோகணேஷாய நமஹ. கணேஸ்வர புத்திரகாய நமஹ. கதிதாய நமஹ. கதக்னே நமஹ. கந்தினே நமஹ. கந்தமால்ய வரார்ச்சிதாய நமஹ. ககணஸ்தாய நமஹ. கணபதயே நமஹ. ககணாபோக பூஷணாய நமஹ. கண்டாகர்ண பிரியாய நமஹ. கண்டினே நமஹ. ஸ்துதிசுப்ரியாய நமஹ. கோடக பிரியபுத்ராய நமஹ. கர்மகாலாய நமஹ. கணாக்ருதயே நமஹ. கணவாஹனாய நமஹ. கிருதாத்யக்ஷாய நமஹ. கணகோஷாய நமஹ. கடேஸ்வராய நமஹ. கடநாதகர பிரீதாய நமஹ. கடீபூத மஹாகிரயே நமஹ. சந்திரசூடாய நமஹ. சந்திரகராய நமஹ. சந்திரநார்த்ராய நமஹ. சதுஷ்பதாய நமஹ. சமசோத்பேத மத்யஸ்தாய நமஹ. சண்டகோபாய நமஹ. சதுர்முகாய நமஹ. சக்ஷுஸ்ரோத்ர மஹாஹாராய நமஹ. சண்டிகேஸ்வர பிரதாய நமஹ. சேதோ ஜன்மஹராய நமஹ. சண்டாய நமஹ. சாதுர்ஹோத்ர பிரியாய நமஹ. சராய நமஹ. சதுர்முகமுகஸ்துத்யாய நமஹ. சதுர்வேதாய நமஹ, சராசராய நமஹ, சண்டபானுகராந்தஸ்தாய நமஹ, சதுர்மூர்த்தி வபுஸ்திதாய நமஹ, சாதிதானேகலோகாதயே நமஹ, சந்தசாம் கணமத்யகாய நமஹ, சத்ரசாமரசோபாட்யாய நமஹ, சந்தோககதிதாயகாய நமஹ, ஜங்கமா ஜங்கமாகாராய நமஹ, ஜகந்நாதாய நமஹ, ஜகத்கதாய நமஹ, ஜஹ்னு கன்யாஜடாய நமஹ, ஜப்யாய நமஹ, ஜேத்ரே நமஹ, ஜத்ரவே நமஹ, ஜனார்த்திக்னே நமஹ, ஜம்பாராதயே நமஹ, ஜனப்ரீதாய நமஹ, ஜனகாய நமஹ, ஜனிகோவிதாய நமஹ, ஜனார்தனார்தனாய நமஹ, ஜாமி ஜாத்யாதி பரிவர்ஜிதாய நமஹ, ஜனக்ஜனாங்க்ரிஜாராவாய நமஹ, ஜங்காரோஜ்ஜித துஷ்க்ரியாய நமஹ, டங்கப்ரியாய நமஹ, டங்க்ருதிகாய நமஹ, டங்க்பேதினே நமஹ, டகாரகாய நமஹ, டாதிவர்ணப்ரியாய நமஹ, டாந்தாய நமஹ, டக்கானாதப்ரியாய நமஹ, ரசாய நமஹ, டாமரீ தந்திரமத்யஸ்தாய நமஹ, டமருத்வனி சோபிதாய நமஹ, டக்காத்வனி க்ருதானல்ப பதிரீக்ருத திங்முகாய நமஹ, நகாராய நமஹ, நணுகோத்தாதயே நமஹ, நாந்த க்ருண்ணாதி மோசகாய நமஹ, தஸ்கராய நமஹ, தாம்ரகாய நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, தாமசாதி குணோர்ஜிதாய நமஹ, தருமூலப்ரியாய நமஹ, தாதாய நமஹ, தமசாம் நாசகாய நமஹ, தடாய நமஹ, தானாசுரஹராய நமஹ, ஸ்தாத்ரே நமஹ, ஸ்தானவே நமஹ, ஸ்தானப்ரியாய நமஹ, ஸ்திராய நமஹ, தாத்ரே நமஹ, தானபதயே நமஹ, தாந்தாய நமஹ, தந்தசூக விபூஷிதாய நமஹ, தர்ஷணீயாய நமஹ, தீனதயாய நமஹ, தண்டிதாராதிமண்டலாய நமஹ, தக்ஷயஜ்ஞஹராய நமஹ, தேவாய நமஹ, தானவாரயே நமஹ, தமோதயாய நமஹ, தத்தாத்ரேயப்ரியாய நமஹ, தண்டினே நமஹ, தாடிமீகுசுமப்ரியாய நமஹ, தாத்ரே நமஹ, தனாதிபசகாய நமஹ, தனதான்யப்ரதாய நமஹ, தனாய நமஹ, தாமப்ரியாய நமஹ, அந்தசாம்நாதாய நமஹ, தர்மவாஹாய நமஹ, தனுர்தராய நமஹ, நமஸ்காரப்ரியாய நமஹ, நாதாய நமஹ, நமிதாசேஷதுக்கஹ்ருதே நமஹ, நந்திப்ரியாய நமஹ, நர்மசகாய நமஹ, நர்மதாதீரசம்ஸ்திதாய நமஹ, நந்தனாய நமஹ, நமசாமீஷாய நமஹ, நானாரூபாய நமஹ, நதீகதாய நமஹ, நாமப்ரீதாய நமஹ, நாமரூபகுணகர்மவிவர்ஜிதாய நமஹ, பத்தீநாம் பதயே நமஹ, பார்யாய நமஹ, பரமாத்மனே நமஹ, பராத்பராய நமஹ, பங்கஜாசனபூஜ்யாங்க்ரயே நமஹ, பத்மநாபவரதாய நமஹ, பண்ணகாதிபசத்தாராய நமஹ, பசூணாம் பதிபாவகாய நமஹ, பாபக்னே நமஹ, பண்டிதாய நமஹ, பாந்தாய நமஹ, பாதபோன்மதனாய நமஹ, பராய நமஹ, பணினே நமஹ, பணாலசன்மௌலயே நமஹ, பணிகங்கணசத்கராய நமஹ, பணிதானேகவேதோக்தயே நமஹ, பணிமாணிக்யபூஷிதாய நமஹ, பந்தமோசனக்ருதே நமஹ, பந்தவே நமஹ, பந்துராலகசோபிதாய நமஹ, பலவதாம்பலினே நமஹ, முக்யாய நமஹ, பலிபுத்ரவரப்ரதாய நமஹ, பாணாசுரேந்திரபூஜ்யாங்க்ரயே நமஹ, பாணலிங்காய நமஹ, பஹுப்ரதாய நமஹ, பந்தீகிருதாகமாய நமஹ, பாலபாலகாய நமஹ, பஹுசோபிதாய நமஹ, பவாதயே நமஹ, பவக்னே நமஹ, பவ்யாய நமஹ, பவாய நமஹ, பாவபராயணாய நமஹ, பவஹ்ருதே நமஹ, பவதாய நமஹ, பூதாய நமஹ, பண்டாசுரவரப்ரதாய நமஹ, பகாக்ஷிமதனாய நமஹ, பர்காய நமஹ, பவானீஷாய நமஹ, பயங்கராய நமஹ, பங்ககாராய நமஹ, பாவுகதாய நமஹ, பஸ்மாப்யக்ததனவே நமஹ, பட்டாய நமஹ, மயஸ்கராய நமஹ.

0: தேவாய நமஹ, கிரீஷாய நமஹ, பாகசாசனாய நமஹ, கிரித்ராய நமஹ, புருஷாய நமஹ, பிராணாய நமஹ, பஞ்சபிராண பிரவர்த்தகாய நமஹ, அத்யவோசாய நமஹ, மகாதேவாய நமஹ, அதிவக்த்ரே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈசானாய நமஹ, ததமாய நமஹ, தேவாய நமஹ, பிஷஜாம்பதயே நமஹ, ஈஸ்வராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, விஸ்வநாதாய நமஹ, பப்ரவே நமஹ, சுமங்கலாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, சிவாய நமஹ, ஹ்ருஷ்டாய நமஹ, தேவதேவாய நமஹ, விலோஹிதாய நமஹ, கோபவஷ்யாய நமஹ, விஸ்வகர்த்ரே நமஹ, உதஹார்ய ஜனேக்ஷிதாய நமஹ, விஸ்வத்ருஷ்டாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, மீருஷ்டாய நமஹ, பகவதே நமஹ, ஹராய நமஹ, சதேஷுதயே நமஹ, கபர்தினே நமஹ, சோமாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, பவாய நமஹ, அநாததாய நமஹ, அதிதிருஷ்ணவே நமஹ, சத்வநாம் ரக்ஷகாய நமஹ, பிரபவே நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, மகாதேவாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, த்ரிபுராந்தகாய நமஹ, த்ரிகாக்னிகாலாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, நீலாய நமஹ, அதிபாய நமஹ, அநிலாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சதாசம்பவே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, சிவாய நமஹ, ஸ்வர்ணபாஹவே நமஹ, சைன்யபாலாய நமஹ, திஷாதிஷாய நமஹ, வனஸ்பதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பசுபதயே நமஹ, உக்ராய நமஹ, சஸ்பிஞ்சராய நமஹ, அந்தகாய நமஹ, துஷீமதே நமஹ, மார்கபாய நமஹ, பப்ரவே நமஹ, திவ்யாதினே நமஹ, அன்னபாலகாய நமஹ, புஷ்டாய நமஹ, பவாதிபாய நமஹ, லோகநாதாய நமஹ, ருத்ராததாயிகாய நமஹ, க்ஷேத்ரேஷாய நமஹ, சூதபாய நமஹ, அஹந்த்யாய நமஹ, வனபாய நமஹ, ரோஹிதாய நமஹ, ஸ்தபாய நமஹ, விருக்ஷேஷாய நமஹ, மந்த்ரஜாய நமஹ, வாண்யாய நமஹ, புவந்த்யாய நமஹ, வாரிவஸ்கிருதாய நமஹ, ஓஷதீஷாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, க்ரந்தனாய நமஹ, பத்திநாயகாய நமஹ, ருச்னவீதினே நமஹ, தாவமானாய நமஹ, சத்வநாம்பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, சஹமானாய நமஹ, நிர்வியாதயே நமஹ, அவ்யாதயே நமஹ, ககுபாய நமஹ, நடாய நமஹ, நிஷங்கினே நமஹ, ஸ்தேனபாய நமஹ, கக்ஷாய நமஹ, நிசேரவே நமஹ, பரிசாரகாய நமஹ, ஆரண்யபாய நமஹ, ஸ்ருகாவினே நமஹ, ஜிகாம்சவே நமஹ, முஷ்ணபாய நமஹ, அசிமதே நமஹ, நக்தஞ்சராய நமஹ, ப்ரக்ருந்தாய நமஹ, உஷ்ணீஷினே நமஹ, கிரிசஞ்சராய நமஹ, புலுஞ்சாய நமஹ, இஷுமதே நமஹ, தன்வினே நமஹ, ஆதன்வதே நமஹ, பிரதிதானவதே நமஹ, ஆயச்சாய நமஹ, விஸ்ருஜாய நமஹ, ஆத்மனே நமஹ, வேதனாய நமஹ, ஆசனாய நமஹ, பராய நமஹ, ஷயனாய நமஹ, ஸ்வாபக்ருதே நமஹ, ஜாக்ரதே நமஹ, ஸ்திதாய நமஹ, தாவனகாரகாய நமஹ, சபாபதயே நமஹ, துரங்கேஷாய நமஹ, உகணாய நமஹ, த்ரும்ஹதயே நமஹ, குரவே நமஹ, விஸ்வாய நமஹ, வ்ராதாய நமஹ, கணாய நமஹ, விஸ்வரூபாய நமஹ, வைரூப்யகாரகாய நமஹ, மஹதே நமஹ, அணீயசே நமஹ, ரதபாய நமஹ, சேனான்யே நமஹ, க்ஷத்ரசங்கிரஹாய நமஹ, தக்ஷ்ணே நமஹ, ரதகாராய நமஹ, உலாலாய நமஹ, கர்மகாரகாய நமஹ, புஞ்சிஷ்டாய நமஹ, நிஷாதாய நமஹ, இஷுக்ருதே நமஹ, தன்வகாரகாய நமஹ, மிருகயவே நமஹ, ஸ்வானபாய நமஹ, தேவாய நமஹ, பவாய நமஹ, ருத்ராய நமஹ, சர்வகாய நமஹ, பசுபாய நமஹ, நீலகண்டாய நமஹ, க்ஷிதிகண்டாய நமஹ, கபர்தப்ருதே நமஹ, யுக்தகேஷாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, சததன்வனே நமஹ, கிரீஷ்வராய நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, இஷுமதே நமஹ, ஹ்ரஸ்வாய நமஹ, வாமனாய நமஹ, பஹுவர்ஷ வயசே நமஹ, விருத்தாய நமஹ, சம்ருத்வசே நமஹ, பிரதமாய நமஹ, அக்ரியாய நமஹ, ஆஷவே நமஹ, அஜிராய நமஹ, ஷீக்ரியாய நமஹ, ஷீப்யாய நமஹ, ஊர்மியாய நமஹ, வஸ்வன்யாய நமஹ, ஸ்ரோதாய நமஹ, தீப்யாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, கனிஷ்டாய நமஹ, பூர்வஜாய நமஹ, அபராய நமஹ, மத்யாய நமஹ, அபகல்பாய நமஹ, ஆஷுஷேணாய நமஹ, ஆஷுரதாய நமஹ, ஷூராய நமஹ, பிந்திவர்மத்ருஷே நமஹ, வரூதினே நமஹ, பில்மினே நமஹ, கவசினே நமஹ, ஸ்ருதசேனாய நமஹ, துந்துபயே நமஹ, த்ருஷ்ணவே நமஹ, பிரஹிதாய நமஹ, தூதாய நமஹ, நிஷங்கிணே நமஹ, தீக்ஷ்ணசாயகாய நமஹ, ஆயுதினே நமஹ, ஸ்வாயுதினே நமஹ, தேவாய நமஹ, உபவீதினே நமஹ, சுதன்வத்ருஷே நமஹ, ஸ்ருத்யாய நமஹ, பத்யாய நமஹ, காட்யாய நமஹ, நீப்யாய நமஹ, சூத்யாய நமஹ, சரோத்பவாய நமஹ, நாத்யாய நமஹ, வைஷந்தாய நமஹ, கூப்யாய நமஹ, அவட்யாய நமஹ, வர்ஷ்யாய நமஹ, மேக்யாய நமஹ, வைத்யுதாய நமஹ, ஈத்ர்யாய நமஹ, ஆதப்யாய நமஹ, வாதோத்தாய நமஹ, ரஷ்மிஜாய நமஹ, வாஸ்தவாய நமஹ, அஸ்துபாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, சங்காய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உக்ராய நமஹ, பீமாய நமஹ, அக்ரேவதாய நமஹ, தூரேவதாய நமஹ, ஹந்த்ரே நமஹ, ஹனீயசே நமஹ, ருக்ஷாய நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பிரதர்தனாய நமஹ, தாராய நமஹ, சம்பவே நமஹ, மயோபுவே நமஹ, சங்கராய நமஹ, மயஸ்கராய நமஹ, சிவாய நமஹ, சிவதராய நமஹ, தீர்த்யாய நமஹ, கூல்யாய நமஹ, பார்யாய நமஹ, வார்யாய நமஹ, பிரதரணாய நமஹ, உத்தரணாய நமஹ, ஆலாத்யாய நமஹ, ஆதார்யாய நமஹ, ஷஷ்ப்யபேனஜாய நமஹ, சிகத்யாய நமஹ, பிரவாஹ்யாய நமஹ, இருண்யாய நமஹ, பிரமதாய நமஹ, கிம்ஷிலாய நமஹ, க்ஷயனாய நமஹ, பூலகாய நமஹ, கோஷ்ட்யாய நமஹ, புலஸ்த்யாய நமஹ, க்ருஹ்யாய நமஹ, தல்ப்யாய நமஹ, கேஹ்யாய நமஹ, காட்யாய நமஹ, கஹ்வரேஷ்டாய நமஹ, ஹ்ரதோத்பவாய நமஹ, நிவேஷ்ட்யாய நமஹ, பாம்சுமத்யஸ்தாய நமஹ, ரஜஸ்யாய நமஹ, ஹரிதஸ்திதாய நமஹ, சுஷ்க்யாய நமஹ, லோப்யாய நமஹ, உலப்யாய நமஹ, ஊர்மியாய நமஹ, சூர்மியாய நமஹ, பர்ணஜாய நமஹ, பர்ணஷத்யாய நமஹ, அபகுரகாய நமஹ, அபிக்னோத்கித்ய கோவிதாய நமஹ, அவகிரிகாய நமஹ, ஈசானாய நமஹ, தேவாதிஹ்ருதயாந்தராய நமஹ, விக்ஷீணகாய நமஹ, விசின்வத்யாய நமஹ, ஆநிர்ஹதே நமஹ, ஆமிவத்ககாய நமஹ, த்ராபயே நமஹ, அந்தஸ்வதயே நமஹ, தாத்ரே நமஹ, தரித்ரதே நமஹ, லீலலோஹிதாய நமஹ, தவஸ்வதே நமஹ, கபர்தீஷாய நமஹ, க்ஷயத்வீராய நமஹ, கோஹனாய நமஹ, புருஷந்தாய நமஹ, கர்த்தகதாய நமஹ, யூனே நமஹ, மிருகவரோக்ரகாய நமஹ, மிருடாய நமஹ, ஜரித்ரே நமஹ, ருத்ராய நமஹ, மீட்யாய நமஹ, தேவபதயே நமஹ, ஹரயே நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, சிவதமாய நமஹ, பகவதே நமஹ, அர்ணவாந்தராய நமஹ, சிகினே நமஹ, ப்ருத்திவாசசே நமஹ, பினாகினே நமஹ, விருஷபஸ்திதாய நமஹ, அக்னீஷவே நமஹ, வர்ஷேஷவே நமஹ, வாதேஷவே நமஹ, ப்ருதிவீஸ்தாய நமஹ, திவிஷ்டாய நமஹ, அந்தரிக்ஷஸ்திதாய நமஹ, ஹராய நமஹ, அப்சுஸ்திதாய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, பதிஸ்தாய நமஹ, விருக்ஷமூலகாய நமஹ, பூதாதிபாய நமஹ, பிரமதபாய நமஹ, அவபலாய நமஹ, சஹஸ்ராஸ்யாய நமஹ, சஹஸ்ரநயனஸ்ரவசே நமஹ, ருக்கணாத்மனே நமஹ, யஜுர்மத்யாய நமஹ, சாமமத்யாய நமஹ, கணாதிபாய நமஹ, ஊர்மியாய நமஹ, வர்ஷீஷபரமாய நமஹ, சிகாயை நமஹ, ஸ்துத்யாய நமஹ, அனசூயகாய நமஹ, மைத்ராயணாய நமஹ, மித்ரகதயே நமஹ, தண்டுப்ரீதாய நமஹ, ரிடிப்ரியாய நமஹ, உமாதவாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சநாதனாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, மேகபதிவங்கவே நமஹ, மருதாம்பித்ரே நமஹ, அருஷாய நமஹ, அத்வரேஸ்வராய நமஹ, ஜலாஷபேஷஜாய நமஹ, பூரிதாத்ரே நமஹ, சுஜன்வினே நமஹ, சுராய நமஹ, சம்ராஜே நமஹ, புராம்பிதே நமஹ, துக்கஸ்தாய நமஹ, சத்பதயே நமஹ, பாவனாய நமஹ, க்ரதவே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துரதர்ஷாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, உருக்ரமாய நமஹ, உருகாயாய நமஹ, அமிதகுணாய நமஹ, மகாபூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, அமிர்தாய நமஹ, அஜராய நமஹ, அஜய்யாய நமஹ, ருத்ராய நமஹ, அக்னயே நமஹ, புருஷாய நமஹ, விராஜே நமஹ, துஷாராஜே நமஹ, பூஜிதபதாய நமஹ, மகாஹர்ஷாய நமஹ, ரசாத்மகாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, புத்திதாய நமஹ, கோப்த்ரே நமஹ, குப்தமந்த்ராய நமஹ, கதிப்ரதாய நமஹ, கந்தர்வகானப்ரீதாத்மனே நமஹ, கீதப்ரீதாய நமஹ, புருஷாசனாய நமஹ, வித்வேஷணஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹர்ஷக்ரோதவிவர்ஜிதாய நமஹ, பக்தப்ரியாய நமஹ, பக்திவஶ்யாய நமஹ, பயஹ்ருதே நமஹ, பூதசங்கபிதே நமஹ, புவனேஷாய நமஹ, பூதராத்மனே நமஹ, விஸ்வவந்த்யாய நமஹ, விசோஷகாய நமஹ, ஜரநாசாய நமஹ, ரோகநாசாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, வரப்ரதாய நமஹ, புண்டரீக மஹாஹாராய நமஹ, புண்டரீக த்வகம்பராய நமஹ, ஆகண்டல முகஸ்துத்யாய நமஹ, குண்டலினே நமஹ, குண்டல பிரியாய நமஹ, சண்டாம்சு மண்டலாந்தஸ்தாய நமஹ, சசிகண்ட சிகண்டகாய நமஹ, சண்ட தாண்டவ சன்னாஹாய நமஹ, சண்டகோபாய நமஹ, அகிலாண்டகாய நமஹ, சண்டிகா பூஜித பதாய நமஹ, மண்டனா கல்ப காண்டஜாய நமஹ, ரணசௌண்டாய நமஹ, மகாதண்டாய நமஹ, துகுண்ட வரதாயகாய நமஹ, கபாலமாலாபரணாய நமஹ, தாரணாய நமஹ, சோகஹரணாய நமஹ, விதாரணாய நமஹ, சூலகராய நமஹ, தர்ஷணாய நமஹ, சத்ருமாரணாய நமஹ, கங்காதராய நமஹ, கரதராய நமஹ, த்ரிபுண்ட்ரவலிபாசுராய நமஹ, சம்பராரிஹராய நமஹ, தக்ஷஹராய நமஹ, அந்தகஹராய நமஹ, ஹராய நமஹ, விஸ்வஜிதே நமஹ, கோஜிதே நமஹ, ஈசானாய நமஹ, அஸ்வஜிதே நமஹ, தனஜிதே நமஹ, ஊர்வராஜிதே நமஹ, உத்வஜிதே நமஹ, சர்வஜிதே நமஹ, சர்வஹாரகாய நமஹ, மந்தார நிலையாய நமஹ, நந்தாய நமஹ, குந்தமாலாதராய நமஹ, அம்புதாய நமஹ, நந்திப்ரீதாய நமஹ, மந்தஹாசாய நமஹ, சுரவிருந்த நிஷேவிதாய நமஹ, முச்சுகுந்தார்ச்சிதபதாய நமஹ, த்வந்த்வஹீனேந்திரார்ச்சிதாய நமஹ, விஸ்வாதாராய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, வீதிஹோத்ராய நமஹ, வினீதகாய நமஹ, சங்கராய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சஹமானாய நமஹ, சஹஸ்ரதாய நமஹ, தீமாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, நித்யாய நமஹ, அம்பராந்தநர்த்தனாய நமஹ, உக்ராய நமஹ, பவஹராய நமஹ, தௌம்யாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, விராஜிதாய நமஹ, வஞ்சகாய நமஹ, நியதாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பரிவஞ்சகாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உமாவரப்ரதாய நமஹ, முண்டினே நமஹ, ஜடிலாய நமஹ, சுசிலக்ஷணாய நமஹ, சர்மாம்பராய நமஹ, காந்திகராய நமஹ, கங்காலவரவேஷதிருஷே நமஹ, மேகலினே நமஹ, அஜினினே நமஹ, தண்டினே நமஹ, கபாலினே நமஹ, மேகலாதராய நமஹ, சத்யோஜாதாய நமஹ, காளிபதயே நமஹ, வரேண்யாய நமஹ, வரதாய நமஹ, முனயே நமஹ, வசாப்ரியாய நமஹ, வாமதேவாய நமஹ, தத்பூர்வாய நமஹ, வடமூலகாய நமஹ, உலூகரோம்னே நமஹ, கோராத்மனே நமஹ, லாஸ்யப்ரீதாய நமஹ, லகவே நமஹ, ஸ்திராய நமஹ, அனோரணீயசே நமஹ, ஈசானாய நமஹ, சுந்தரப்ருவே நமஹ, சுதாண்டவாய நமஹ, கிரீட்டிமாலாபரணாய நமஹ, ராஜராஜலசத்கதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, யோமகேஷாய நமஹ, யசோதராய நமஹ, பாதாளவசனாய நமஹ, பர்த்ரே நமஹ, க்ஷிபிவிஷ்டாய நமஹ, கிருபாகராய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, திவ்யாத்மனே நமஹ, ரிஷதர்மணே நமஹ, விரோசனாய நமஹ, தைத்யேந்திரவரதாய நமஹ, வைத்யாய நமஹ, சுரவந்தியாய நமஹ, அகநாசகாய நமஹ, ஆனந்தேஷாய நமஹ, குஷாவர்த்தாய நமஹ, நந்தியாவர்த்தாய நமஹ, மதுப்ரியாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வனானாம் பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, மஸ்தகாதாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, ப்ரஹ்மாவுதனப்ரியாய நமஹ, பிஷங்கிதடஜடாஜூடாய நமஹ, தடில்லோகவிலோசனாய நமஹ, கிருஹாதாராய நமஹ, கிராமபாலாய நமஹ, நரசிம்மவிநாசகாய நமஹ, மத்ஸ்யக்னே நமஹ, கூர்மபிருஷ்டஸ்திதிதராய நமஹ, பூதாரதாரகாய நமஹ, விதீந்திரபூஜிதபதாய நமஹ, பாரதாய நமஹ, வாரிதிஸ்திதாய நமஹ, மகோதயாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாபீஜாய நமஹ, மகாங்கதிருஷே நமஹ, உலூகநாகாபரணாய நமஹ, விதிகந்தரபாதனாய நமஹ, ஆகாஷகோஷாய நமஹ, ஹார்தாத்மனே நமஹ, மாயாவினே நமஹ, ப்ரக்ருதேஃபராய நமஹ, சுக்லாய நமஹ, த்ரிசுக்லாய நமஹ, த்ரிமதவே நமஹ, த்ரிசுபர்ணாய நமஹ, ஷடங்கவிதே நமஹ, லலநாஜனபூஜ்யாங்க்ரயே நமஹ, லங்காவாசாய நமஹ, அநிலாசனாய நமஹ, விஸ்வதச்சக்ஷுஷே நமஹ, ஈசானாய நமஹ, விஸ்வதோபாஹவே நமஹ, ஈஸ்வராய நமஹ, சர்வாத்மனே நமஹ, பாவனாகம்யாய நமஹ, ஸ்வதந்த்ராய நமஹ, பரமேஸ்வராய நமஹ, விஸ்வபக்ஷாய நமஹ, விதுருபாக்ஷாய நமஹ, சர்வதேவசிரோமணயே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, சத்யாய நமஹ, ஆனந்தாய நமஹ, ஞானானந்த மஹாபலாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமஹ. இதி ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்யே பஞ்சமாம்ஷே சத்வாரிம்ஷோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலி சம்பூர்ணம்.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் குமாரகண்டம் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் ப்ரஹ்மோவாச ததாகர்ண்ய மகாதேவோ யோகஜான விசாரத தியக்தகாமோ ந தத்யாஜ சம்போகம் பார்வதி பயாத் ஆஜகாம கிரஹத்வாரி சுராணாம் நிகடம் சிவம் தைத்யேன பீடிதானாம் ச சங்கரோ பக்தவத்ஸலஹ தேவா சர்வே பிரபும் த்ருஷ்ட்வா ஹரினா ச மயா சிவம் அபூவ சுகினஶ்சாதீததா வை பக்தவத்ஸலம் இத்யாகர்ண்ய வசஸ்தேஷாம் சுராணாம் பகவான் பவஹ ப்ரத்யவாச விஷன்னாத்மா தூயமானேன சேதஸா பிரணம்ய சுமஹாப்ரீத்யா நதஸ்கந்தா ச நிர்ஜராஹ துஷ்டுவ சங்கரம் சர்வே மயா ச ஹரினா முனே தேவாவூச்சுஹ தேவதேவ மஹாதேவ கருணாசாகர பிரபோ அந்தர்யாமி ஹி சர்வேஷாம் சர்வம் ஜானாதி சங்கர தேவ காரியம் குரு விபோ ரக்ஷ தேவான் மகேஸ்வர ஜஹி தைத்யான் கிருபாம் கிருத்வா தாரகாதீன் மகாபிரபூன் சிவ உவாச ஹே விஷ்ணு ஹே விதே தேவா சர்வேஷாம் வோ மனோகதி யத் பாவி தத் பவத்யேவ கோபி நோ தன்னிவாரக யத் ஜாதம் தத் ஜாதமேவ பிரஸ்துதம் சுணுதாமராஹ சிரஸ்தத் ஸ்கலிதம் வீரியம் கோ கிரஹீஷ்யதி மேதுனா ச கிருஹின் கிருஹீயாத் இதி ப்ரோச்ய பாதயாமாச தத்புவி அக்னிர்பூத்வா கபோதோஹி பிரேரிதசர்வநிர்ஜரைஹி அபக்ஷச்சாம்பவம் வீரியம் சஞ்சாதா நிகிலம் ததா ஏதஸ்மின்னந்தரே தத்ரா ஜகாம கிரிஜா முனே சிவாகம விலம்பே ச ததர்ஜ சுரபுங்கவான் ஞாத்வா தத்வ்ருத்தமகிலம் மகாக்ரோதயுதா சிவா உவாச த்ரிதசான் சர்வான் ஹரிப்ரபிருதிகாம் ததா தேவி வாஜ ரே ரே சுரகணா சர்வே யூயம் துஷ்டா விசேஷதம் ஸ்வார்த்த சம்சாதகா நித்யம் ததர்த்தம் பரதுக்கதாஹ ஸ்வார்த்தஹேதுர் மகேஷானம் ஆராத்ய பரமம் பிரபும் நஷ்டம் சக்ருர் மத்விஹாரம் வந்த்யா பவமஹம் சுராஹ மாம் விரோத்ய சுகம் நைவ கேஷாம்சித் அபி நிர்ஜராஹ தஸ்மா துக்கம் பவேதோஹி துஷ்டானாம் த்ரிதி வௌகதாம் பிரம்மோவாச இத்யுக்த்வா விஷ்ணு பிரமுகான் சுரான் சர்வான் சசாபசா பிரஜ்வலந்தி பிரகோபேன சைலராஜசுதா சிவா பார்வத்யுவாச அத்ய பிரபிருதி தேவானாம் வந்த்யா பார்யா பவந்த்விதி தேவாச துக்கிதாஸ் சந்து நிகிலா மத்விரோதினஹ பிரம்மோவாச இதி சப்த்வாகிலான் தேவான் விஷ்வாத்யான் சகலேஸ்வரி உவாச பாவகம் க்ருத்தா பக்ஷகம் சிவரேததஹ பார்வத்யுவாச சர்வபக்ஷி பவசுஜே பீடிதாத்மேதி நித்யச சிவ தத்வம் ந ஜானாசி மூர்க்கோசி சுரகார்யக்ருத் ரே ரே ஷட மகாதுஷ்ட துஷ்டானாம் துஷ்டபோதவான் அபக்ஷ சிவவீரியம் யன்னாகார்ஷீருசிதம் ஹிதத் பிரம்மோவாச இதி சப்த்வா சிவாவண்ணிம் சஹேஷேன நகாத்மஜாம் ஜகாம ஸ்வாலயம் சீக்ரம் அசந்துஷ்டா ததோ முனே கத்வா சிவா சிவம் சம்யக் போதயாமாஸ யத்னதஹம் அஜீஜனத் பரம் புத்திரம் கணேஷாக்கியம் முனீஸ்வர தத்வ்ருத்தாந்தம் அசேஷம் ச வர்ணயிஷ்யே முனே க்ருதஹ இதானீம் சுணு சுப்ரீத்யா குஹோத்பத்தி வதாம்யஹம் பாவகாதித மன்னாதிஹி புஞ்சதே நிர்ஜரா கலு வேதவாண்யேதி சர்வேதே சகர்பா அபவன் சுராஹ ததோஹம் அசஹந்தஸ்தத்வீர்யம் பீடிதா யபவன் சுராஹ விஷ்மாத்யாநிகிலாஸ்சாதி சிவாஜ்ஞானஷ்டபுத்தயஹ அத விஷ்ணு பிரபிருதிகா சர்வே தேவா விமோஹிதாஹ தஹ்யமானாயு சீக்ரம் சரணம் பார்வதீபதேஹ சிவாலயஸ்ய தேத்வாரி கத்வா சர்வே விநம்ரகாஹ துஷ்டு சிவம் சம்பும் பிரீத்யா சாஞ்சலயசுராஹ தேவாவூச்சுஹு தேவதேவ மகாதேவ கிரிஜேஷ மகாப்ரபோ கிம் ஜாதம் அதுனா நாத தவ மாயா துரத்யயா சகர்பாச வயம் ஜாதா தஹ்யமானா சரேததா தவ சம்போ குரு க்ருபாம் நிவாரய தஜாமிமாம் பிரம்மோவாச இத்யாகர்ண்யாமரனுதிம் பரமேஷ சிவாபதிஹி ஆஜகாம த்ருதம் த்வாரி யத்ர தேவாஹ ஸ்திதா முனே ஆகதம் சங்கரம் த்வாரி சர்வே தேவாச சாச்சுதாஹ த்ரணம்ய துஷ்டுவுஃ ப்ரீத்யா நர்த்தகா பக்த வத்ஸலம் தேவாவூச்சுஹு சம்போ சிவ மகேஷான த்வாம் நதாஸ்ம விசேஷதஹ ரக்ஷத சரணாபன்னான் தஹ்யமானாம் சரேததாம் இதம் துக்கம் ஹரஹர பவாமோஹி மிருதாபிருவம் த்வாம் வினா கஸ் சமர்த்தோத்ய தேவதுக்க நிவாரணே பிரம்மோவாச இதி தீனதரம் வாக்கியம் ஆகர்ண்ய சுரராட் பிரபுஹ ப்ரத்யுவாச விஹஸ்யாத சசுரான் பக்த வத்ஸலஹ சிவ உவாச ஹே ஹரே ஹே விதே தேவா சர்வே ஸ்ருணுதமத்வஜ பவிஷ்யதி சுகம் வோத்ய சாவதானா பவந்து ஹி ஏதத்வமதமத்வீர்யம் திருதமேவாகிலாசுராஹ சுகினஸ்தத்விசேஷேன சாசனான் மம சுப்ரபோ பிரம்மோவாச இத்யாஜ்ஞாம் சிரசாதாய விஷ்வாத்யா சகலாசுராஹ அகார்ஷுர்வமனம் சீக்ரம் ஸ்மரந்த சிவமவ்யயம் தச்சம்புரேதஸ்வர்ணாபம் பர்வதாகாரமத்புதம் அபவத் பதிதம் பூமௌ ஸ்பிருஷத்யாமேவ சுப்ரபம் அபவன் சுகினஸ் சர்வே சுராஸ் சர்வே சுதாதய அஸ்துவன் பரமேஷானம் சங்கரம் பக்தவத்சலம் பாவகஸ்வபவன் நைவ சுகீ தத்ர முனீஸ்வர தஸ்யாஜ்ஞா பரமோதாத்வை சங்கரஃ பரமேஸ்வர ததஸ்வ வன்னிர் விகல சாஞ்சலிர் நதகோ முனே அஸ்தௌ சிவம் சுகீனாத்மா வச்சனம் சேதமப்ரவீத் அக்னிருவாச தேவதேவ மகேஷான மூடோஹம் தவ விசேவக க்ஷமஸ்வமே பராதம் ஹி மமதாஹம் நிவாரய த்வம் தீனவத்சலஸ்வாமின் சங்கரஃ பரமேஸ்வர பிரத்திவாச பிரதன்னாத்மா பாவகோ தீனவத்சலம் பிரம்மோவாச இத்யாகர்ண்ய சுசேர்வாணீம் ச சம்புஹு பரமேஸ்வர பிரத்திவாச பிரதன்னாத்மா பாவகம் தீனவத்சல சிவ உவாச கிருதம் த்வனுதினம் சர்ம பத்ரேதோ பக்ஷிதம் ஹியத் அதோ அனிவிருத்தஸ்தேதாஹ பாபாதிக்யான்மதாக்னயா இதானீம் த்வம் சுகீ நாம சுசே மச்சரணாகத அத பிரசன்னோ ஜாதோஹம் சர்வம் துக்கம் வினஷ்யதி கஸ்யாசித் சுஸ்திரியாம் யோனௌ மத்ரேதஸ்திஜ யத்னதஹ பவிஷ்யதி சுகீ த்வம் ஹி நிர்தாஹாத்மா விசேஷதஹ பிரம்மோவாச சம்புவாக்கியம் நிஷம்யேதி பிரத்யுவாச சனை சுசிஹி சாஞ்சலிர்நதக ப்ரீத்யா சங்கரம் பக்த சங்கரம் துராசதமிதம் தேஜஸ்தவ நாத மகேஸ்வர காச்சின்நாஸ்தி வினாசக்தியா தர்த்தும் யோனௌ ஜகத்ரயே இத்தம் யதா ப்ரவீத் வன்னிஸ்ததா த்வம் முனிசத்தம சங்கர பிரேரித ப்ரார்த்த ஹிருதாக்னிமுபகாரகஹ நாரத உவாச சுணுமத்வசனம் வண்ணே தவ தாஹஹரம் சுபம் பரமானந்ததம் ரம்யம் சர்வ கஷ்ட நிவாரகம் கிருத்வோபாயமிமம் வன்னே சுகீபவ விவாஹக சிவேச்சயா மயா சம்யக் உக்தம் தாதேதமாதராத் தபோபாச ஸ்நான கர்த்ர்ய ஸ்த்ரியோ யாஸ்யுஃ ப்ரகேஷுஜே தத் தேஹேஷு ஸ்தாபயத்வம் சிவரேதஸ்த்விதம் மஹத் ப்ரஹ்மோவாச தஸ்மின் அவசரே தத்ர ஆகதா சப்த முனி ஸ்த்ரியஹ தபோமாசி ஸ்நான காமாஹ ப்ராத சந்நியமா முனே ஸ்நானம் கிருத்வா ஸ்ரியஸ்தாஹி மகாசீதார்திதாஷ்ட ஷட் கந்து காமா முனே யாதாம் வன்னிஜ்வாலா சமீபதஹ விமோஹிதாஷ தாதிருஷ்ட்வா அருந்ததி கிரிஷாக்ஞயாம் நிஷிஷேத விசேஷேன சுசரித்ர சுபோதினி தாஷட் முனிஸ்திரியோ மோஹாத் ஹடாத் தத்ர கதா முனே ஸ்வசீத விநிவிருத்தியர்த்தம் மோஹிதா சிவமாயையாம் தத்ரேத கனிகா சத்யஸ்தத்தேஹான் விவிஷுர்முனே ரோமத்வாராகிலா வன்னிர் அபூத்தாஹ விவர்ஜிதம் அந்தர்தாய திருதம் வன்னிர் ஜ்வாலாரூபோ ஜகாமஹம் சுகீ ஸ்வலோகம் மனசா ஸ்மரம் ஸ்வாம் சங்கரம் ஜதம் சகர்பாஸ்தா ஸ்ரியசாதோ அபவன் தாஹ பிரபீடிதாஹம் ஜக்முஸ்வபவனம் தாதாருந்ததி துக்கிதாக்னினாம் திருஷ்ட்வா ஸ்வஸ்திரீகதிம் தாத நாதாஹ க்ரோதாகுலா திருதம் தத்யஜுஸ்தா ஸ்ரியஸ்தாத சுசம்மந்த்ரிய பரஸ்பரம் அததா ஷட் ஸ்ரியஸ்வர்வா திருஷ்ட்வா தவ்யபிசாரகம் மகாதுக்கான்விதாஸ்தாதா பவன்னாகுலமானசாஹ தத்யஜுஷிவரேதஸ்தத்கர்பரூபம் முனிஸ்த்ரியஹம் தா ஹிமாச்சல பிருஷ்டேதா பவன் தாஹ விவர்ஜிதாஹ அதஹன் சிவரேதஸ்தம் ஹிமாதிரி கம்பமுத்வஹன் கங்காயாம் பிராக்ஷிபத்தூர்ணம் அசஹ்யம் தாஹ பீடிதஹம் கங்கையாபி ததத்வீரியம் துஸ்ஸஹம் பரமாத்மனஹ நிக்ஷிப்தம் ஹி சரஸ்தம்பே தரங்கைஹி ஸ்வைர்முனீஸ்வர பதிதம் தத்ர தத்ரேதோ த்ருதம் பாலோ பபூவஹ சுந்தர சுபக ஸ்ரீமாம் தேஜஸ்வி பிரீதி வர்தனஹ மார்கமாதே சிதே பக்ஷே சிதௌ ஷஷ்ட்யா முனீஸ்வர பிராதுர்பாவோ பவத் தஸ்ய சிவபுத்ரஸ்ய பூதலே தஸ்மின் அவசரே ப்ரஹ்மன் அகஸ்மாதிம சைலஜா அபூத சுகினௌ தத்ர ஸ்வகிரௌ கிரிஷோபிஜ சிவா குசாபியாம் சுஸ்ராவ பய ஆனந்த சம்பவம் தத்ர கத்வா ச சர்வேஷாம் சுகமாசீன் முனேபிகம் மங்களம் சாபவத் தாத த்ரிலோக்யாம் சுகதம் சதாம் கலானாம் அபவத் விக்னோ தைத்யானாம் ச விசேஷதஹ அகஸ்மாத் அபவத் வியோம்னி பரமோதுந்துபித்வனிஹி புஷ்பவ்ருஷ்டிஃபபாதாஷு பாலகோபரி நாரத விஷ்வாதீனாம் சமஸ்தானாம் தேவானாம் முனிசத்தம அபூத் அகஸ்மாத் பரம ஆனந்த பரமோத்சவம் இதி ஸ்ரீ சிவ மகாபுராணே த்விதீயாயாம் ருத்ர சம்ஹிதாயாம் சதுர்த்தே குமார கண்டே சிவபுத்ர ஜரண வர்ணனம் நாம த்விதீயோத்யாயஹ ஓம் குமார கண்டம் இரண்டாவது அத்தியாயம் பூர்த்தி ஓம்
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Madhyandina Shaka, Adhyayam 31.
5: ஸ்ரீ

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஜேஷமகச்சது ஜேஷம் கச்சதி ஜோஜிநாதுமேதஞ்சுதேனமேவம் வேத அசகேனமுதாவாச்சுவர்கேதாஸ்வர்கோகமேஸ்வர்கோகஞ்சேகே ஜோஜிநாதுகேதஞ்சுதே.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
1: Nikiranavalinikar Tarumakshara Manamakimalai திருநாடிய திரு அடியார் திருமரல் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகரமுனி ரமணாரியனுவகையினார் சொல்லிய திகதியாக அருணாச்சலமென அகமே அறிவோடும் ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமண மாலை சாற்றன் கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

வாய் நின்றனை நின்றியரித்தனை நீராக்கிடும் முன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலாம் நீ நானர புலி நிதங்கலிமயமாய் நின்றிடும் நிலை அருள் அருணாச்சலாம்.

மோஷம் செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ.

ஜானம் தலிலச்ச பிரச்சயுவானந்தம் பரிதோதரா தேவஸ்ய பஸ்ய காரியம் ஜோரோஜயபாவே சந்தோ பிதா.

0: எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு மிக மிக அற்புதமான ஒரு அனுபவ பாடலை பார்க்க போகிறோம். திருவம்பாவையில் 15வது பாடல். ரொம்ப பர்சனலா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அனுபவ பாடல் இது. அதுக்காக நான் ரொம்ப நேரத்தில் பேச முடியுமான்ல. இந்த அனுபவம் என்றைக்கு வருமோ என்கின்ற ஆதங்கம் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்றைக்கு நாம் இப்படி ஆவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்கையை தூண்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடல். இதுல அதற்கு தக்கபடியாக ஒரு மிக அற்புதமான ஒரு சரித்திரத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஓரொருகால் எம்பெருமான் என்றன்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் இம்பாவா என்பது இந்த பாடல். ஒரு பெண்ணினுடைய அனுபவத்தை பக்தி பித்தாக இருக்கப்பட்ட ஒரு சிவன் அடியாரனுடைய அனுபவத்தை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதுல முந்தைய பாடல்களிலே இல்லாதபடியாக மீண்டும் அந்த சம்போதனம் வெளிச்சொல் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சொற்கள் வரும். வாயோவாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், இந்த மூன்றுமே அடியாரை பற்றிய குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்பு இந்த பாடலிலே ஒரு இன்னொரு குறிப்பை நம்ம பார்க்க வேண்டும். இது ஒன்று நான் இப்ப முதல்ல சொன்னது வாயோவாள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இதற்கு அடுத்தபடியாக பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள், இதுதான் உயிரான வார்த்தைன்னு நினைக்கிறேன். நான் போய் இறைவனை பக்தி செய்தேன் அப்படின்னு யாராவது நினைத்தால் அது முட்டாள்தனம். என்னுடைய முயற்சியினாலே அல்லது என்னுடைய தன்மையினாலே என்னுடைய அனுபவத்தினாலே பக்தியினாலே அன்பினாலே இறைவனை அடையப் போகிறேன் யாராவது நினைத்தால் சிறுபிள்ளைத்தனம். இறைவன் அருளாலே மட்டுமே நமக்கு அன்பு பிறக்கிறது, இறைவன் அருளாலே மட்டுமே இந்த பக்தி பிறக்கிறது, இறைவனுடைய அருளாலே மட்டுமே அவனை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் பிறக்கிறது, இறைவன் அருளாலே மட்டும்தான் இறைவனை அடைய வேண்டிய தன்மை நமக்கு கிடைக்கிறதே தவிர நம்மாலே கிடையாது. நாம் ஒரு கருவி, இறைவன் நம்மை கொண்டு தன்னை அடைவித்துக் கொள்ளுகிறான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய மணிவாசக பெருமானுடைய மணி வார்த்தை இருக்கிறதே அப்படியே உயிரான வார்த்தை. நான் ஒரு கருவி, அமீயந்திர துமியந்திரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், நான் யந்திரம் போல என்னை இயக்கக்கூடிய இயக்குவிப்பொருள் நீ என்று சக்தியின் இடத்திலே சொல்லுகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போலத்தான் நான் வெறும் கருவியாக இருக்கிறேன், என்னை இயக்கக்கூடிய இறைவன் பக்தியை கொடுத்து இந்த அன்பை கொடுத்து பண்பை கொடுத்து அடியாரிடத்திலே நினைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தையை கொடுத்து தன்னிடத்திலே அடைவித்துக் கொள்ளுகிறான். நம்முடைய செயலெல்லாம் அவனிடத்துல விட்டு விட்டு சும்மா இருப்பது, இந்த விட்டு விட்டு சும்மா இருக்கிறதுக்கு தான் இத்தனை பூஜை இத்தனை பேச்சு இத்தனை ஸ்தோத்திரம் இத்தனை ஜபதவங்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிறோம் என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனையும் இருக்கிறது. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரோர்கால் வாயோவாள் வாய் நிரம்ப எப்பொழுது பார்த்தாலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கிறாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் மனத்திலே முதலிலேயே இருக்கிறது. ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே அவள் என்ன செய்கிறாள், அந்த எம்பெருமானை சித்தம் கழிகூற சித்தத்திலே இருக்கக்கூடியவனை தன்னுடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை வாயினாலே எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த எம்பெருமானை தன்னுடைய உடலினாலேயும் பாரொருகால் வந்தனையாள் என்று கருவி கரணங்களினாலே துதிக்கிறாள். விண்ணோரை தான் பணியாள், இதுதான் முழுமையான பக்தி நிலைக்கு அடிகிறாள். வேற எதுவுமே கிடையாது, அவன் ஒருவனே என்னுடைய நாதன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த தன்மையை அடைகிறாளே, இந்த மூன்று நிலையை மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் தாண்டி இதை தாண்டி இந்த தாண்டி இந்த ஆத்மாவானதை இறைவனுடைய திருவடியிலே போட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய விண்ணோரை தான் பணியால் வேறு எவரையும் நான் ஆட்கொள்ள மாட்டேன், வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மை வருகிறதே, அந்த தன்மை பேரறையர்க்கு இங்கனே பித்து, இப்பேற்பட்ட ஒரு பிச்சு பைத்தியக்காரத்தனம் இருக்கிறதே, அதை பைத்தியம் இங்க சொல்லுகிறார். ஆனா இந்த பித்து கிடைக்க வேணும்னு தானே எல்லாரும் தடுமாறுகிறோம். பித்து ஒருவர் ஆமாறும் ஆகும்படியாக, இப்படிப்பட்ட பைத்தியம் நம் மீது அன்பு பித்து ஏறும்படியாக, ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். வித்தகம் எப்பேற்பட்ட சிறந்த சக்தியை உடையவனாக இருக்கிறான், அந்த வித்தகன் இருக்கிறானே, அந்த வித்தகனுடைய அருளினாலே மட்டும்தான், அந்த திறமை உடைய எம்பெருமானாலே மட்டும்தான் மனம் மொழி மெய்யினாலே இறைவனை நினைக்க முடியும், இந்த ஆத்மாவை அவனிடத்திலே சரணடைய செய்ய முடியும், அவன் அருளாலே தான் அவனுடைய திருவடிகளை வணங்க முடியும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதை சுட்டிக்காட்டக்கூடிய மிகச்சிறந்த சரித்திரம் ஒன்று உண்டு, நான் அதுக்கு அது பின்புலமாக அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன். இதுதான் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது. இது அப்படியே ஒருவருக்கு பொருந்தும், அப்படியே விழுந்து கிடந்து உடம்பு அப்படியே கண்ணி உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிறுதியே ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்தும் அன்பர் என்று இருக்கிறாரே, அந்த அன்பரை பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் இப்படி இருந்தார் என்கின்ற ஒரு அன்பர் அப்படியே பொருந்துகிறார். இத்தனை அனுபவமும் அவர் அனுபவித்து இருக்கிறார். ஆனா இறுதியான சொல்லிருக்கிறதே, நம்ம என்ன செய்யணும், பகவானிடத்திலே சரணாகி, அப்பா உன்னுடைய செயலாக இருக்கிறது, என்னுடைய செயல் என்னன்னா உன்னிடத்திலே சரணடைவது மட்டும்தான், என்னாலே ஒன்றும் ஆவது கிடையாது என்பதாக நான் உன்னிடத்திலேயே விட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதற்காகத்தான் பூஜை செய்கிறோம், அதற்காகத்தான் திருவம்பாவை படிக்கிறோம் கேட்கிறோம் பாராயணம் செய்கிறோம், அதற்காகத்தான் அடியாருடைய சத்சங்கம், அதற்காகத்தான் அடியாருடைய நினைவு. அந்த அடியவர் யார்? ஒருத்தனுக்கு அவனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருக்கிறது, தந்தை தாயார் எப்படி இருக்கிறார்கள், அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லித்தான் அவனுடைய குணநலன்கள் சொல்லப்படும். இடம் எப்பேற்பட்ட இடம், இந்த நாயனாருக்கு இடம் எப்பேற்பட்ட இடம், கொலையே விளையக்கூடிய கொடுமையான இடம், பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் வணங்கும் என்றும் என்று சொல்லும்படியாக படர்ந்திருக்கக்கூடிய இருள்படர்ந்த காடு, கொடூரமான பாணிகள் இருக்கக்கூடிய காடு. அவனுடைய சுற்றத்தார் எப்பேற்பட்டவர்கள், வன்றொழில் மறவர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவினர். அவருக்கு பயமும் கிடையாது அருளும் கிடையாது. செக்குலார் பெருமான் சொல்றார், அருளும் என்றும் அடைவினர், என்னைக்குமே அவங்களுக்கு அப்படிப்பட்டது கிடையாது. சரி, அவருடைய பெற்றோர்கள் எப்பேற்பட்டவன், தந்தையை பேர்பட்டவன், பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். நம்ம இதெல்லாம் தப்பு, கொலை செய்வது தவறு என்று சொன்னால், பிராணிகளை வதை செய்வது தவறு என்று சொன்னால், அந்த குற்றம்தான் அவனுடைய குணமாக பெருங்குணமாக இருக்கின்றது. குற்றமே குணமே வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான். அவனுடைய மனைவியை பெறப்பட்டவள், அரும் பிறல் மறவர் தாயத்தென்ற தொல்குடியில் வந்தாள். இப்பேற்பட்ட குலத்தில்தான் அவள் வந்திருக்கிறார். நாகன் என்கின்ற தந்தை, தத்தை என்று சொல்லக்கூடிய தாய், சுற்றிலும் இருக்கக்கூடிய மறவர்கள் வேடுவர்கள் என்று சொல்லக்கூடிய இடம், இருப்பிடமோ காடு, இப்பேற்பட்ட இடத்திலே ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட தன்மையை அடைந்தார் யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன தெரியாதவங்களா, என்ன கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில், மணிவாசக பெருமான் பாடுவார். மணிவாசக பெருமான் பாடின ரெண்டு பேர் இல்ல, இரண்டு பாடல்கள் பாடுகிறார் கண்ணப்பர் பெருமானுக்கு. அது மாதிரி ஒரு அன்பு, நினைந்து நினைந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காதல், யாருக்கு சொல்ல முடியும்? பிறந்தார் வளர்ந்தார் நம்ம முழுமையா கதை பார்க்கல, இது எப்படி பொருந்துகிறது என்று பார்க்கிறோம். அந்த கண்ணப்பரை சொல்லும் பொழுது, அவர் பிறந்த பொழுது அவருக்கு அணிகலன்கள் அணிவிக்கிறார்கள். புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சீர் உருவினானை கண்ணனுக்கு அணியா தங்கள் கலன் பண அழிந்தார் அன்றே என்று சொல்லுவார். இவர் விளையாடும் பொழுது எப்படி விளையாடுகிறார், இந்த சில வார்த்தைகள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினர் மனத்துல வச்சுங்க, பின்னாடி பார்க்க போகிறோம். இப்ப நம்ம அடிப்படை கருத்துக்கு அது பொருந்தும். இவர் எதை வைத்து விளையாடுகிறார், நம்ம பசங்க ஏகே 47 வச்சு இப்ப விளையாடுற மாதிரி தான். புனை மறுப்புழலை வேலில் புறச்சிறு காணிர் போகி கருமுயர் பரளினோடும் காண ஈனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்செலி சாபமான முடுகிய விசையிலோடி தொடர்ந்து உடன் பற்றி முற்ற திடு மரத்தினர் கட்டி வளர்ப்பன எண்ணிலாத எண்ணிலாத பிராணிகள் சென்னாய் காட்டுப்பன்றி சின்ன புலி இதெல்லாம் வந்து வளர்த்து கொண்டிருக்கிறாராம். எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். 18 வயதாகிறது. 5 வயதில் இவருக்கு வில்வித்தை கற்பித்தார்கள். 18 வயதானது. வளர்ந்த பொழுது இவர் கன்னி வேட்டையாட வேண்டும் என்று அனுப்பப் போகிறார்கள். கலை வளர் திங்களே போல் எண்ணிரண்டாண்டின் செவ்வி எய்தினர் எல்லையில்லா புண்ணியத்தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார். மீண்டும் அண்டர்லைன். எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிர்வு போல்வார். இவர் வளர்ந்தார். 18 வயது ஆனது. இந்த 18 வயது ஆன பொழுது அந்த 18 வயது ஆன அந்த கன்னி வேட்டை ஆடும் பொழுது எப்படி வளர்ந்தாங்கிறது சொன்னார். புண்ணியம் முதலே சொன்ன புண்ணிய பொருளாயுள்ள இங்க பார்த்தா எல்லியவில்லா எல்லையில்லா புண்ணியம் தோன்றி மேன்மேல் வளர்வதன் போல். அவர் அங்கிருந்து கன்னி வேட்டைக்கு செல்கிறார். போறத சேக்கிடார் பெருமான் பாடுவார். விளை பவ சார்வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர். ஐயர்னா தலைவன் அர்த்தம். தன்னுடைய பவமாகின்ற பவ சாகரம் என்கின்ற வலையை அறுப்பதற்காக செல்லுகின்றார். அங்கே போனவர் வேட்டையாடுகிறார், கன்னி வேட்டையாடுகிறார். ஒரு காட்டு பன்றியானது தப்பித்து ஓடுகிறது. காட்டு பன்றி, அதை பற்றி அதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிபிசியில இதெல்லாம் பார்க்கும்பொழுது தெரியும். ரொம்ப கொடூரமானது, ரொம்ப தந்திரமானதும் கூட ரொம்ப கொடூரமானது. திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிட்டா அது அதனுடைய மூர்க்கத்தனத்தை யாரும் சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். இந்த காட்டு பன்றியை முதன் முதலாக கொல்லுகிறார். கொன்றவர் அவரோடு ரெண்டு பேர் சென்றார்கள். நாணன் என்பவனும் காடன் என்பவனும் துணைவராக சென்றார்கள். அவர்கள் சென்று பொன்முகலி ஆறு என்று சொல்லக்கூடிய ஆற்றை, திருக்காலத்தி மலையிலே அருகிலே இருக்கக்கூடிய ஆற்றை அடைகிறார்கள். அந்த ஆற்றின் கரையிலே இதை சமைத்து உண்ண வேண்டும். கடும் களைப்பிலே இருக்கிறார்கள். இப்போ அங்க பார்க்கிறார். இது என்ன பார்க்கும் பொழுது இந்த மலை, இங்கே திருக்காலத்தி மலை அவருக்கு கண்ணிலே தென்படுகிறது. அந்த மலையை பார்த்து அவர் கேட்கிறார், அது என்ன மலை என்று கேட்கிறார். அப்போ நாணன் இடத்துல கேட்கிறார். நான் கூட வந்தவன் அவன் சொல்றான். இவருக்கு அந்த இடம் தெரியாது. நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவயம் என்ன? நாணன் சொல்லுகிறான். இந்த வார்த்தையெல்லாம் மனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். காண நீ போதின் நல்ல காட்சியே காணும். இந்த சேனுயர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிவித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார். ஒரு வேடன் வார்த்தையில இங்க ஒருத்தர் இருக்கிறார். அதை குடிமித்தேவர்னா சிவபெருமான் சிவலிங்கம், அதை குடிமை வச்ச மாதிரி இருக்கான். அந்த லிங்காகாரமாக இருக்கிற திருமேனியை சொல்லுகிறான். இவன் வந்தது வேட்டையாட. இவன் என்ன சொல்லியிருக்கலாம், அங்க போனா இந்த மிருகம் கிடைக்கும், இங்க போனா தேன் கிடைக்கும், இங்க போனா இந்த பூ கிடைக்கும்னு சொல்லியிருக்கலாம். இந்த புண்ணிய பொருளாய் உள்ள பொருளர் ஆன காரணத்தினாலே, இந்த அன்பரான காரணத்தினாலே இவருக்கு அவன் சொல்லும் பொழுது காண நீ போதில் நல்ல காட்சியே காணும், நல்ல காட்சியே காணும். திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான். போகலாம் ஆவதன் இதனை கண்டு இங்கு அனைதரும் என்மேற் பாரம் போவது ஒன்று உளது போலும். மேல ஏறுகிறார்கள் திருக்காலத்தி மலையிலே. அப்படியே பாரம் குறையிற மாதிரி இருக்கிறதா? ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறோர் விருப்புற விரையா நிற்கும். இவருடைய மனத்துல ஏதோ ஒரு ஆசை எழுந்து வருகின்றது. தேவர் அங்கு இருப்பதங்கே, குடும்பத்தேவர் இருக்கலாம், இருக்கிறார் அங்கே என்று சொன்னான். இப்போ சொன்ன பொழுது இங்கே திண்ணனாராகப்பட்ட இவர் கேட்கிறார். கண்ணப்பர் திண்ணனார் என்று பெயர் விடுத்த அவர் கேட்கிறார், தேவன் அங்கு இருப்பதெங்கே? போகின்றார் திண்ணனார் தான். இங்க போகிறானா? போகும் பொழுது எப்படி போனான்? முன்பு செய் தவத்தின் ஈட்டம். அந்த முன்பு செய்யக்கூடிய அந்த தவத்தின் காரணத்தினாலே, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்டெரு காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்குருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடும். அப்படியே இவர் தன்னை அறியாமல் ஒரு அன்பிலே காதலிலே செல்லுகிறார். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப எப்படி இப்படியெல்லாம் வர முடியும்? அன்பு, அந்த மிகச்சிறந்த அன்பு இங்கே இவருக்கு தோன்றுகின்றது. அங்கே போய் பார்க்கிறார் அந்த எம்பெருமானை. செக்கலார் பாடுவார், மகமார் திருக்காலத்தி மலை எழுத்துழுந்தாயுள்ள ஏக நாயகரை கண்டார். ஒருத்தர் தான் இங்கே இருக்கிறார், ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஏக நாயகரை கண்டார். எழுந்த பேருவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார், தழுவினார், நோந்து நின்றார். ஆரொருவர் இங்கனே அட்கொள்ளும் வித்தகர்தார். பித்தொருவர் பித்து ஏற்பட்டது. என்ன பித்து? அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்றார், தழுவினார், மொந்து நின்றார். யோசித்து பாருங்கள், நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியார் பேரறையிற்கு இங்கனே பித்தொருவர். இப்ப ஏற்பட்ட பித்து நமக்கு வந்திருக்கிறத. அவர் பிறந்த குலம், பிறந்த இடம், இருந்த சுற்றத்தார்கள், பெற்ற பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள், அதுதான் திருப்பி திரும்பி அடிக்கோடிட்டு சொல்ல வந்தேன். இவருடைய தன்மையினாலே இவர் இதை பார்க்கவில்லை. நானும் சொன்னுவதும் அவனுடைய தன்மையினாலே அல்ல, புண்ணியத்தின் காரணத்தினாலே. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவினோ என்று சொல்லும்படியாக இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட முன்பு செய்த தவமானது இங்கே வந்து நின்றது. அந்த தவமும் தவமுடையார்க்கு என்று இறைவன் கொடுத்த காரணத்தினாலே வந்த தவம். நாமும் எத்தனையோ கோயில்களுக்கு செல்லுகிறோம், எத்தனையோ இறை தரிசனம் செய்கிறோம், நம்முடைய மனத்திலே கசிந்து உருகி இருக்கிறோமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி இருக்கிறோமா? இறைவனை நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஒரு எக்ஸிபிஷன்ல போய் என்ன பகவானை பார்ப்போமோ அதை மாதிரி தானே இங்கே இதை பார்த்தேன், அங்கே அதை பார்த்தேன், இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துக்கு போகின்றேன் என்று சொல்லுகின்றோமே தவிர, இறைவனை பார்த்த உடனேயே அந்த காதல் வேட்கை மீதூர மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடிச் சென்று என்று அது நமக்கு என்றைக்காவது வந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். வர வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். நெடுது போதுயிர்த்து நின்று நிறைந்தெழும் அயிர்க்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க மலர்கனி கண்ணீர் அறிவு பாய அடியேனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படியே வயிற்கூச்சரிந்து நிற்கிறார், பெருமூச்சரிகிறார், கண்ணீர் அப்படியே உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்லுவோமே அதே போல நிம்பருமா நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப என்று அப்படியே கண்ணீர் மலர் கண்ணீர் அறிவு பாய அடியேனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று சொல்லும்படியாக அந்த இறைவனை நினைந்து அப்படியே கண்ணீர் விடுத்துக் கொண்டு நிற்கின்றாராம் போதுவர், மீண்டு செல்வர், புல்லுவர், விழப் போவர், காதலின் நோக்கி நிற்பர், கன்றகல் புனிற்றா போல்வர். செக்லார் பெருமான் பாடுகிறார், போகிறார் அங்கிருந்து. இந்த பகவானை விட்டு அங்கே அடுத்தது இவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவர் தனியாக இருக்கிறாரே, இவருக்கு சாப்பாடு யார் போடுவார், இவருக்கு யார் குளிப்பாட்டி விடுவார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தெரியாது இங்கே ஒரு பூஜை இருக்கிறது, அதெல்லாம் தெரியாது. இவருக்கு அங்கே என்ன செய்ய வேண்டும்? அமுது என்ன செய்வார்? அந்த தாய் என்கின்ற தன்மை உண்டு இல்லையா? எப்படி அவர் அந்த இறைவனுக்கு அமுது செய்விப்பார்? அவருக்கு யார் சொறு போடுவார் நினைச்சாரா? அங்கே நான் உனக்கு கொண்டு வருகிறேன், உனக்கு நல்ல இறைச்சி நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று தருவதற்காக போதுவார். போனா இங்கே யாருப்பாக உன்னை பார்த்துக்குவார்? மீண்டு செல்வர், தழுவி கொள்ளுகிறாராம், புல்லுவர், அப்படியே தழுவி கொள்ளுகிறார். மீண்டும் மீளப் போவர், மீண்டும் செல்கிறார். காதலின் நோக்கி நிற்பர், அப்படியே போக முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறார். கன்று அகல் புனித்ரா போல்வார், அப்படியே சின்ன கன்று இருக்கக்கூடிய இளம் பசு, அதற்கு ஒரு கன்று, அதை மீளாதிருந்த தாய் போலே, தாய் பசு போலே நின்று கொண்டிருக்கிறாராம். சோர் தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி, ரொம்ப அருமையான வார்த்தை. துணிந்தார், எதுக்கு துணிந்தார்? இவரை விட்டு அந்த பக்கம் போறதுக்கு துணிகிறார். நம்ம அவர் பக்கம் போறதுக்கே துணியல, பக்கம் போறதுக்கு துணியல, அவரை விட்டு போறதுக்கு கண்ணப்ப நாயனார் துணிந்தாராம். இங்க ஒரு கவனிக்க வேண்டும், முதல்ல நாணன் முன் செல்ல என்று சொல்லுவார். நாணனும் அன்பும் முன்பு நளிர் வேற ஏற தாமும் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். மலை ஏறும் பொழுது நாணன் முன்னே சென்றான், இவர் பின்னே சென்றார். இப்போ இவருக்கு பசிக்குமே என்பதற்காக இவர் கீழே இறங்கி வருகிறார். வரும் பொழுது நாணன் பின்பு வந்து அணைய என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். வந்து எதை யாரையும் பார்க்கல, காடன் அங்கே அந்த காட்டு பன்றியை சமைத்துக் கொண்டிருக்கிறான். வந்தார், அந்த காட்டு பன்றியை சமைத்தது சரியாக இருக்கிறதா, பக்குவமாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். சாப்பிட்டு பார்க்கிறார், ஆகா பசித்திருப்பார் என்று காரன் கேட்கிறான். நீ தான் என்ன மால் கொண்டாய், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். யாரையுமே இவர் கவனிக்கிறான், ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய்வோவாள் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவான் எடுந்தாரை கண்பனிப்ப பாரொருகால் வந்தனையார் விண்ணோரை தன்பனையாள் பேரரையருக்கு இங்கனே பித்தொருவர் மால் கொண்டார். நீதான் என்ன மால் கொண்டா என்று காடன் கேட்கிறானே, கண்ணப்ப நாயனாரை விட ஒரு பொருத்தமான ஒரு நாயன்மாரை இந்த பாடலுக்கு நாம சொல்ல முடியுமா? திருவம்பாவை பாடலிலே அடியார் என்பது மட்டுமல்ல, இதை நினைக்க நினைக்க ஆனந்தம் பெருகுகிறது. சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமுன் பெருக ஆறா அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கி நின்றார் நீள் இருள் நீங்க நின்றார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். தேவாதி தேவர்களாரும் மாலரியா நான்முகனும் காணா மலையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அதுவும் பெரும் சோதியாக இருக்கப்பட்ட அதுவள சுவையன அமுதன அருது அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கண்டார். அதான் மனசு, அந்த அன்பு, அந்த காதல், அது ஆர்வம் மீதூர நின்று கொண்டிருக்கிறாரே, இதுதான் ஒரு கால் எம்பெருமான் என்கின்ற பாடல் நமக்கு சுட்டி காட்டும். பேரறியற்கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் என்று ஆட்கொள்ளுகின்றார். அப்போ பகவான் சோதிக்கிறார், சிவகோசரியாருக்கு சொன்னபடியாக சோதிக்கிறார். ஆறு நாள் இப்படி நடந்தது, கண்ணிலே குருதி வருகிறது, வந்தவர் கண்டனார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ என்று சொல்லும்படியாக கதறுகிறார், கதறினார் கண்ணீர் வார என்று சொல்லும்படியாக கண்ணிலே தன்னுடைய கண்ணை இடந்து அப்புகிறார். இதைத்தான் கவனிக்கணும், தன்னுடைய கண்ணு போயிற்றே என்று இவருக்கு கவலை இல்லை. நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தி நின்றேறப்பான் அப்படி குதிக்கிறாரா, மேலே ஏறி குதிக்கிறார். குன்றன வளர்ந்த தோல் நின்று கொட்டினார் தோன்றி தோல் நின்று கொட்டினார் குத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உன்மத்தர் போலமிக்கார் அறுவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் என்ன அறுவர் பேரையரருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் அறுவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் ஆட்கொண்டிருக்கிறார் இல்லையா. இந்த சரித்திரம் மிக அற்புதமான சரித்திரம். இறைவன் அந்த சிவகோசரி கொழுந்து இருக்கிறதே, அவ சிவகோசரியார் இடத்துல சொல்லுகிறான், இறைவன் கண்ணப்பர் எப்படிப்பட்டவரான், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறறி நீ என்று அருள் செய்வார் என்று சொல்லும்படியாக இந்த அன்பு வருகின்றதே. நம்ம முதலே பார்த்தோம், இந்த அன்பு புண்ணியத்தினாலே வரக்கூடியது. நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் எது, இறைவா இன்ப அன்பு வேண்டும் என்று சொல்லும்படியாக உன்னை என் மறவாமை வேண்டும் என்று அந்த மறவாத தன்மையை இறைவன் நமக்கு தர வேண்டும். அவனிடத்துல அதைத்தான் கேட்க வேணும், எனக்கு அன்பு கொடு அன்பு கொடு. அந்த அன்பினாலே இறைவனை அடைய முடியும். ஆனா அந்த அன்பையும் இறைவனே கொடுக்கிறான், அந்த அன்பையும் இறைவனே கொடுக்கிறான். அதுதான் புண்ணிய பொருள். நம்முடைய செயலாலே அல்ல, நாதன்தன் செயலாலே இவை நடக்கின்றது. இப்படிப்பட்ட அன்பை அவன் நமக்கு தரட்டும். அதனால தானே பட்டினத்தார் பாடுவார், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லன். நம்மால முடியுமா? முடியாதுன்னு இருக்கிறது இல்ல. இறைவனிடத்திலே வேண்டுவோம், ஆறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ பேரறியர்க்கு இங்கனே வித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் அக்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ புன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்று இந்த பூம்புணல் ஆகின்ற இந்த சாகரமாக இருக்கப்பட்ட இந்த பூமியிலே நம்முடைய பிறப்பிலே அவனுடைய திருவடியை நினைப்போம். அந்த அன்பை இன்ப அன்பை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஐயா, எனக்கு அந்த அன்பை இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்று இறைவனிடத்திலே அந்த இன்ப அன்பை வேண்டுவோம். கண்ணப்பர் அவர் நமக்கு அந்த அன்பை கொடுக்கட்டும், இறைவனிடத்தை அன்பை நமக்கு வளர்க்கட்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு முடிக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. சந்திரசேகராஷ்டகம்.

ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

ஏகவம் பரிவாஜபதே கவி அக்னிரேஹவ்யான்யக்ரமீத் தததரத்னானி தாசுஷே ஊதூத்யம் ஜதாவேதசம் தேவம் வாஹந்தி கேதவாஹ த்ருஷே வீஷ்வாய சூர்யம் காவே மாக்னிமுபாஸ்துஹி.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவ ஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் மூக்கதானவசாசனாக நமஹ. ஓம் மூக்கநாசாக நமஹ. ஓம் மௌக்திகஸ்வர்ண ருத்ராக்ஷ மாளிகாக நமஹ. ஓம் மௌக்திகஸ்வரக்வினே நமஹ. ஓம் மௌக்திக மாளிகாக நமஹ. ஓம் மிருகண்டுதனக ஸ்தோத்ர ஜாத ஹர்ஷாக நமஹ.

நமஹ ஓம் முக நிர்ஜித பத்மேந்தவே நமஹ ஓம் முக நகதிக்ருத சந்திரா கணமஹ ஓம் முகபந்து பூர்ணிமா சோமா கணமஹ ஓம் முகபந்து பூர்ண

ஓம் மணிபூரநிவாசகா கணமஹ, ஓம் மணிமண்டப மத்யஸ்தா கணமஹ, ஓம் மணிபந்த விராஜிதா கணமஹ, ஓம் மணிமாலா கணமஹ, ஓம் மணி

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் வேதா லெக்சர்ஸ். டைட்டில் இஸ் விக்ருதி பாதா, a lecture demonstration on Vedas in English, presented by Veda Sammelanam. Thank you. Om Namah Shivaya.
2: We will recite now the Trichakra and also Chatushchakra. Three-wheeled and four-wheeled chariots.

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அருணாச்சலம் என அகமே அறிவொடும் ஆழ்வார் சிவனுலகு ஆழ்வாரே. எஸ்டர்டே வி சா தட் காப். பிஃபோர் தட் தேர் இஸ் எ வர்ஸ். ஆக்சுவலி ஐ எம் கம்மிங் டு த ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் கோயிங் பேக் ஜஸ்ட் லைக் பெண்டுலம். ஸோ தெர் இஸ் ஒன் மோர் சாங் ரிட்டன் பை முருகனார் சுவாமி. தருணாருணமணி கிரணாவலி நிகர் தரும் அக்ஷரமண மகிழ் மாலை. திஸ் அக்ஷரமண மாலை இஸ் எ மகிழ் மாலை. மகிழ் மாலை மீன்ஸ் மகிழ் மீன்ஸ் த ஜாய் தட் கிராட்டிடியூட் ஜாய் அரைசிங் அவுட் ஆஃப் த அல்டிமேட் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் டு லார்ட் who liberated the suffering soul from the clutch of ignorance. So that is magil, that ananda, the joy, bliss, magil malai. Kanahamma has pointed out one more thing. There is a tree called magila maram, and every temple has its own sthala vriksham. One particular tree is important in that temple. In Arunachala, Magilamaram is the Sthalavriksha. So this is Magil Malai, Malai made out of that Magila flowers. So Arunachalamana Ahame Arivodum Alvar. I take only that word. Arivodum means with knowledge, with awareness. Alvar, Alvar. Devotees are usually called as Alvar in Tamil. Usually, these Vishnu Bhaktas are called Alvars, and these Shiva devotees are called Nayanmars. Alvars means those who dive deep. So, Alvar, you have to dive deep. Bhagavan always used that word, diving deep, going deep within. How to go within? Arivodum Alvar. With awareness, with vigilance, with knowledge, you dive deep. Dive deep, it's an expression. Actually, where to dive? Usually people ask, where to dive? It is an expression for withdrawing from the senses, from the mind, and abiding in yourself. When you try to do it, it is almost like diving. Just like when you go to sleep, you know, the mind slowly covers, converges. When it is half closed, you dream. When it is completely closed, the deep sleep. So too, when the mind goes to the source, when the ego merges back to the heart center, that too with vigilance. Arivodum alvar. If without ariv, you will sleep. Without awareness, if you merge in the source, that is sleep. With awareness, you merge in the source, or we can say, meditation without awareness is sleep, sleep with awareness is meditation. Sleep with awareness is jnanasthiti, brahmi sthiti. So, arivodum alvar, what happens to them? Shivanulahu alvare. They become the sovereign rulers, or they have the birthright, the right to be in the Shivanulahu, in the state of Shiva. So Arunachalamana Ahame Ninaippavar, that first song we saw yesterday. One more line from that Muruganar Swami's verse. Karunakara Muni Ramanariyan.
This word Aryan means the noble one. Sages are called Aryas. Arya is not a racial name. Actually, it is a Sanskrit name most abused in the history. In the world history,

ஏனும் பந்தாருதாம் ஷோராசேவாயம் மயங்கரோ ஆத்மன்மத்தியமராஜாவீரமாதம் தியாஹம் நலாவபதீரவத்யாம்

ஜாத்ரபோராம் லக்ஷதீரங்கிரானாகச்சேர் கர்கேரேரம் நவீனம் கர்கேர் அஸ்தி தேவதாஜாவுத